கலுண்டவ்வா ரிவித்தி ஹந்தாம் குர்மக்காய் ஷரஃபிக்கு அதிஹம கஷவரும் தக்வா வெறின்னங் எம்புரி தனிவி ரிவெத்தி வெகிம்வா தனிவே.

திமன் ரஸ்கலாங்கே அழுத்தகுன்னே தியபாமீஹுங்கே வெறி ரஸ்கலாங்கே தியபாமீஹுன் தக்வா விர்வாஷ் மிதுனியேகா ஹேயோகோ கந்தக்குல மீஹுன்ன ஹேயோ தர்ம ஹுட்டே அதி அல்லாஹுகே பிம்வனீ தனவஸ் வெகென்னே கெத்தெரின்னங் எவரிங்கே தர்ம தெவ்வா ஹொஷிகங் கஷவரி ஹிசாபென்னதியே.

0: கலேகிஃபானு விதால் வாஷ் ஹமகஸ்வரும் அஹுரென்னங் அமுரு குரவ்வாஃபாவணி அவ்வாஹத்தீன் ஹாலிஸ் குராஹால் எகலாங்கெங் அழுக்கம் குருமஷி.
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நோதிய எகெம் மெகஹர்ட்ஸ்
2: அலினோர்.